0: വേദി പങ്കിടാൻ എനിക്ക് നിരവധി അവസരങ്ങൾ ലഭിച്ചിട്ടുണ്ടെന്ന് ഞാൻ പറയേണ്ടതുണ്ട്. ഈ അനുഭവങ്ങൾ എന്റെ സംഗീത യാത്രയിൽ ഉടനീളം എന്റെ സ്വന്തം ശൈലിയെയും കാഴ്ചപ്പാടിനെയും വളരെയധികം സ്വാധീനിച്ചിട്ടുണ്ട്. ഞങ്ങൾ രണ്ടുപേരും ചെന്നൈ ഓൾ ഇന്ത്യ റേഡിയോവിൽ സ്റ്റാഫ് ആർട്ടിസ്റ്റ് ആയിരുന്നു. അണിയറയിൽ അദ്ദേഹം തന്റെ സംഗീത യാത്രയുടെ കഥകൾ എന്നോട് പങ്കുവച്ചിരുന്നു. എന്റെ മാസ്റ്ററുടെ കൂരുവകൾ കൂടുതൽ വ്യക്തതയോടെ അവതരിപ്പിക്കുന്നതിനായി അവയെക്കുറിച്ച് നന്നായി മനസ്സിലാക്കാൻ അദ്ദേഹം പലപ്പോഴും എന്നോട് ചർച്ച ചെയ്യാറുണ്ടായിരുന്നു. രസകരമായ ഒരു കാര്യം, അദ്ദേഹം വലതു കൈകൊണ്ട് ഗഞ്ചിറ വായിക്കുന്ന ആളായിരുന്നിട്ടും മൃദംഗം വായിച്ചിരുന്നത് ഇടതു കൈ കൊണ്ടായിരുന്നു. അദ്ദേഹത്തിന്റെ വൈവിധ്യമാർന്ന സംഗീത പ്രതിഭയുടെ അപൂർവമായൊരു പ്രകടനമായിരുന്നു അത്. ബാംഗ്ലൂർ അമൃത്, CP വ്യാസവിഠല, ചെന്നൈ ത്യാഗരാജൻ, നെർക്കുളം ശങ്കർ എന്നിവരുൾപ്പെടെ എനിക്ക് വ്യക്തിപരമായി അറിയാവുന്ന മികച്ച കഴിവുള്ള നിരവധി വിദ്യാർത്ഥികളിലൂടെ അദ്ദേഹത്തിന്റെ പാരമ്പര്യം ഇന്ന് മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നു. ജി ഹരിശങ്കർ ശബ്ദത്തിന്റെ ഒരു ഗണിത ശാസ്ത്രജ്ഞനും താളത്തിന്റെ ഒരു അധികായകനുമായിരുന്നു. അദ്ദേഹം നമ്മെ വളരെ നേരത്തെ പിരിഞ്ഞുപോയെങ്കിലും തികവ് തേടുന്ന ഓരോ ഗഞ്ചിറ വാദകന്റെയും വിരലുകളിലൂടെ അദ്ദേഹത്തിന്റെ താളം ഇപ്പോഴും തുടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു.
1: ഗഞ്ചിറ എന്ന ചെറുവാദ്യത്തെ ഭാരതത്തിൽ മാത്രമല്ല ലോക സംഗീതത്തിന്റെ ഭൂപടത്തിൽ അടയാളപ്പെടുത്തിയവരിൽ മുൻപന്തിയിലായിരുന്ന കലാകാരനായിരുന്നു ഹരിശങ്കർ. ഒട്ടനവധി വിദേശ രാജ്യങ്ങളിലും മറ്റും യാത്ര ചെയ്ത് ഒട്ടനവധി വേദികൾ ധന്യമാക്കിയ ഹരിശങ്കർ നിരവധി ശിഷ്യരിലൂടെ തന്റെ ബാണി ഇന്നും ഒരു ഹരമായി നിലനിർത്തുന്നു. 3 പതിറ്റാണ്ടുകളായി ഹരിശങ്കറിന്റെ കീഴിൽ മൃദംഗവും ഗഞ്ചിറയും അഭ്യസിച്ച ചെന്നൈ ത്യാഗരാജൻ, ഗഞ്ചിറ വിദ്വാൻമാരായ CP വ്യാസവിട്ടല, ഡോക്ടർ നീർക്കുണം ശങ്കർ, ബാംഗ്ലൂർ അമൃത് തുടങ്ങി അനവധി ശിഷ്യർ ഹരിശങ്കറിനുണ്ട്.
2: 1999 சென்னை ஆல் இண்டியா ரேடியோல ஆல் இண்டியா காம்படிஷன்ல எனக்கு பிரைஸ் கிடைச்சது. அதுக்காக ஆல் இண்டியா ரேடியோ போகும்போது எங்க அப்பா ஹரிசங்கர் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார்.
1: மத்ராஸ் சர்வகலாசாலையில் இருந்தும் லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜி ஹரிசங்கர் என்ற விஷயத்தில் PhD நேடிய சிஷ்யன் டாக்டர் நேர்குணம் எஸ் சங்கர்.
2: அவர்கிட்ட நான் மாதிரி பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது நான் தான் ஜட்ஜா வந்தேன், நான் தான் பிரைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னை வந்து எங்க அப்பா இவனுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும் இதுக்கு மேல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். இன்னொரு நாள் அவர் வீட்டுக்கு போன அப்புறம் என்னை பார்த்துட்டு அவர் ஸ்டூடெண்டா சேர்த்துட்டார். அன்னையிலிருந்து நான் அவர்கிட்ட அவர் கடைசி காலம் வரைக்கும் குருகுல வாசனம் பண்ணேன். அந்த டைம்ல கொஞ்ச நாள் வாரம் சாட்டர்டே சண்டேல கிளாஸ் போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா அவர் கூடவே இருந்து அவர் கூடவே எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணேன். நிறைய கச்சேரி அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் கிளாஸ் எனக்கு வந்து பேசிக் ஃபிங்கரிங்லேருந்து சொல்லி கொடுத்தார். அவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக்ஸை ஆரம்பத்திலேருந்து எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி அவர் பின்னாடி அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவரோட ஃபிங்கரிங்கை பார்த்து நான் நிறைய கற்றுருக்கேன். நிறைய அவர் கூட இருந்து அவர் வாசிக்கிறது பக்கத்தில் இருந்து பார்த்து தான் இன்னும் நிறைய நான் கற்றுருக்கேன். அவர் கடைசியாக வாசித்த கச்சேரி ட்ரிவாண்டம்ல சிவராமன் சாரோட ஒரு தனியாவர்தன கச்சேரி. ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பழைய நிறைய வித்வான்கள் கஞ்சிரா வாசிச்சிருக்கா. அவளோட வாசிப்பெல்லாம் உள்ளங்கை பிரயோகம் அதிகமா இருக்கும். தக்கிட்ட தக்கிட்ட சின்ன சின்ன தக்கிட்ட தக்கிட்ட அப்படின்னு உள்ளங்கை தக்கிட்ட தக்கிட்ட கிட்ட தாக்கு தோம் தாங்கு அப்படிங்கிற ஃப்ரேசஸ் எல்லாம் வாசிப்பா. தருக்கிடதும் தருக்கிடதும் தருக்கிடதும் அது வாசிப்பா. தாக்கட கிடத்தும் கிடதும் தாக்கட கிடத்தும் கிடதும் தோம் கிடத்துக்க தாக்கடதும் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் தான் அதிகமா இருக்கும். இதெல்லாம் தான் அந்த காலத்துல தோம் கிடத்துக்கு தருக்கிடத்துக்க. சோ இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்பீட்ல மீடியம் ஸ்பீடு தான் வாசிப்பா. ஏன்னா உள்ளங்கை பிரயோகம் யூஸ் பண்றதுனால அந்த ஸ்பீடு அவளால ஜென்ரேட் பண்ண முடியல. இவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக் அப்படின்னா உள்ள ஃபிங்கர் டிப் யூஸ் பண்ணி ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் சைமல்டேனியஸா டர்ன் பண்ணி வாசிக்கிறது இவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக்.
1: லோகமெம்பாடுமுள்ள கஞ்சிற வித்யார்த்திகள் படிக்கிற நிரவதி சாங்கேதிக வாயனகளுக்கு பின்னில் ஹரிசங்கரின் சுவாதீனமுண்டு. ஹரிசங்கர் பாணி என்ன சைலி கஞ்சிற படனத்திலே ஒரு பிரத்யேக பாடசாகையாய் தன்னை உயர்ந்து வந்துட்டுண்டு.